Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் என்ற அன்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I am Asi Joseph Sahai Raj, a preacher at the Church of Christ in Amali Nagar at Dindukal of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகைராஜ். இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்தன் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் தி 66th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் பிகின் த ஹிஸ்டரி ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆப்ரஹாம் மேட் இன் BC 2028 ஃபார் ஹிஸ் சன் ஐசக்ஸ் மேரேஜ். இந்த 66th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம பிடிப்பில் கிமு 2028 ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கிற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தது பற்றிய வரலாற்றை தொடங்குகிறோம். இன்றைய நாளிலே ஆதியாகமம் 24:1-9 வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். டுடே வி ஆர் கோயிங் டு சர்ச் தி வெர்சஸ் Genesis 24:1-9. This is the first subsection of this chapter. It is called The Oath and the Charges, verses 1-9. அதில் முதலாவது உட்பிரிவு சத்திய பிரமாணம் மற்றும் பணி. இதற்கான வசனங்கள் 1-9 முடிய. இந்த பகுதிக்கான சுருக்கத்தை பார்க்கும்போது, As an old man, Abraham charges his chief servant, unnamed servant, but historically it is understood to be Eliezer, with a solemn mission: travel back to Abraham's ancestral homeland to secure a bride for Isaac. இந்த சுருக்கத்தை பார்க்கும்போது இந்த வசன பகுதி 1-9 வசனத்தின் சுருக்க பகுதி, வயது முதிர்ந்த ஆபிரகாம் பெயர் கூறப்படாத தனது தலைமை பணியாளரிடம், வரலாற்று ரீதியாக இவர் எலியேசர் என்று அறியப்படுகிறார், அந்த வேலைக்காரரிடம் ஒரு முக்கியமான பணியை ஒப்படைத்தார். ஈசாக்கிற்கு ஒரு மணப்பெண்ணை தேடி ஆபிரகாமின் பூர்வீக தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்தார். கீ கன்ஸ்டன்ட், இதனுடைய முக்கிய நிபந்தனைகள் பார்க்கும்போது, த சர்வன்ட் மஸ்ட் place his hand under Abraham's thigh to swear an oath that he will not choose a local Canaanite woman and that under no circumstances will he take Isaac out of the promised land. முக்கிய நிபந்தனை என்னவென்று பார்க்கும்போது, உள்ளூர் கானானிய பெண்ணை மணப்பெண்ணாக தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்றும், எக்காரணம் கொண்டும் ஈசாக்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து செல்ல மாட்டேன் என்றும் சத்தியம் செய்வதற்கு அந்த பணியாளர் ஆபிரகாமின் தொடக்கி கீழே தன் கையை வைத்து உறுதிமொழி எடுக்க வேண்டும். Now let us go to the verses. First let us read the verse number 1. Now Abraham was old, well advanced in age, and the Lord has blessed Abraham in all things. இப்பொழுது நாம் வசனங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி பண்ணுவோம். முதலாவது வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கான்டெக்ஸ்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், பொருளும் சந்தர்ப்ப சூழலும் என்னவென்று பார்ப்போம். ஆபிரகாம்ஸ் ஏஜ். அட் திஸ் பாயிண்ட் இன் ஹிஸ்டரி Abraham was approximately 140 years old. His advanced age prompted him to undertake the urgent task of finding and arranging a marriage with the suitable godly woman for his son Isaac, the heir of the covenant. பொருளும் சந்தர்ப்ப சொல்லும் பார்க்கும்போது ஆபிரகாமின் வயது முதல்ல பார்க்கலாம். வரலாற்றின் இந்த பகுதியில் ஆபிரகாம் சுமார் 140 வயது உள்ளவராய் இருந்தார்.
அவரது முதிர்ந்த வயதானது, அவர் தமது மகனும் உடன்படிக்கையின் வாரிசுமான ஈசாக்குக்கு தகுந்த தேவபக்தியுள்ள பெண்ணை தேடி கண்டுபிடித்து திருமணம் செய்து வைக்கும் அவசரமான பணியை மேற்கொள்ள தூண்டுகிறது. டிவைன் பிளஸிங், தெய்வீக ஆசீர்வாதம். The phrase blessed in all things emphasizes God's unchanging faithfulness. சகல காரியங்களிலும் ஆசீர்வித்து வந்தார் என்ற சொற்றொடரானது தேவனின் மாறாத உண்மையுள்ள தன்மையை வலியுறுத்துகிறது. Abraham's life stands as a testament to the fact that God fulfilled the covenant promise he had made, even amidst severe trial, famines, and the ordeal of the near sacrifice of Isaac. கடுமையான சோதனைகள், பஞ்சங்கள் மற்றும் ஈசாக்கை பழியிடும் சூழல் ஆகியவற்றை எதிர்கொண்ட போதிலும் தேவன் அளித்த உடன்படிக்கை வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றினார் என்பதற்கு ஆபிரகாமின் வாழ்வே ஒரு சான்றாக திகழ்கிறது. கான்டெக்ஸ்டுவல் செட்டிங், சந்தர்ப்ப சூழலின் அமைவு என்னவென்று பார்க்கும்போது, திஸ் வர்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் போத் எ பிரிட்ஜ் அண்ட் அன் இன்ட்ரடக்ஷன் டு த லாங்கஸ்ட் சாப்டர் ஆஃப் தி புக் ஆஃப் ஜெனிசிஸ். இட் எஸ்டாப்ளிஷஸ் தட் ஆபிரகாம் பொசஸ்ட் த மெட்டீரியல் வெல்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டிங் அண்ட் டிவைன் சப்போர்ட் நெசசரி டு செக்யூர் த ஃபியூச்சர் ஆஃப் த ப்ராமிஸ்ட் லீனேஜ். சூழல் அமைப்பு, இந்த வசனம் ஆதியாகமத்தின் மிக நீண்ட அத்தியாயத்திற்கான ஒரு பாகமாகவும் அறிமுகமாகவும் அமைகிறது. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததியின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த தேவையான பொருட்செல்வம், ஆவிக்குரிய நிலை மற்றும் தெய்வீக ஆதரவு ஆகியவை ஆபிரகாமிடம் இருந்தன என்பதை இது நிலைநாட்டுகிறது. Now let us go to the second, third and fourth verses. Let us read the verses first. இப்பொழுது நாம் 2, 3, 4 ஆகிய வசனங்களுக்கு போகிறோம். முதல்ல வசனங்களை வாசிப்போம். Second verse. So Abraham said to the oldest servant of his house, who ruled over all that he had, Please put your hand under my thigh. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, Third, and I will make you swear, take an oath, and I will make you swear by the Lord, the God of heaven and the God of earth, that you will not take a wife for my son from the daughters of the Canaanites among whom I dwell. மூணாவது வசனம் சொல்லுகிறது, நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ எனக்கு என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாய் ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கத்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். But you shall go to my country and to my family and take a wife from my for my son Isaac. என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாய் ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று நீ உறுதி கொடு என்று சொன்னார். These verses describe how Abraham made his most trusted chief servant swear a solemn oath to find a wife for his son Isaac from among his own relatives rather than from the local Canaanite women. இந்த வசனங்கள் ஆபிரகாம் தனது மிகவும் நம்பிக்கைக்குரிய தலைமை ஊழியனிடம் உள்ளூர் கானானிய பெண்களிடமிருந்து அல்லாமல் தமது சொந்த உறவினரிடமிருந்து நெருங்கின உறவினர்கள், இரத்த சம்பந்தமான உறவினர்கள் அவர்கள்டிருந்து தன் மகன் ஈசாக்குக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிப்பதாக ஒரு உறுதியான சத்தியம் செய்ய வைத்ததை விவரிக்கின்றனர். யாரு? ஆபிரகாம் வந்து தன்னுடைய வேலைக்காரனை இவ்வாறு சத்தியம் என்று சொல்லுகிறார். கீ ஆக்ஷன்ஸ் அண்ட் மீனிங், முக்கிய செயல்களும் அர்த்தங்களும். ஸ்வாரிங் அண்டர் த தை, வெர்ஸ் 2.
Abraham asked the servant to place his hand under his thigh. Abraham தொடக்கி கீழே சத்தியம் வசனம் ரெண்டு. ஆபிரகாம் அந்த ஊழியனிடம் அவனது கையை தன் தொடக்கி கீழே வைக்குமாறு கேட்கிறார். This was an ancient patriarchal custom used for extremely serious and binding oaths. இது மிகவும் தீவிரமான கட்டுப்படுத்தும் சத்தியங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பண்டைய பிதாக்களின் வழக்கம் ஆகும். It was often associated with the lineage and descendants promised by God. இது பெரும்பாலும் தேவனால் வாக்களிக்கப்பட்ட வம்சவழி மற்றும் சந்ததியினருடன் தொடர்புடையது. No candidate you will Isaac. Verse 3. கானானிய பெண் ஈசாக்குக்கு மனைவியாக கூடாது. வசனம் 3. Abraham strictly forbade Isaac from marrying a Canaanite woman. ஈசாக்கு ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்வதை ஆபிரகாம் கடுமையாக தடை செய்தார். This rule was not about kinship or ethnicity, but rather about spiritual faith and preserving the religious and conventional promise God had given to Abraham's family. இந்த விதி சொந்தம் அல்லது இனத்தை பற்றியதல்ல, மாறாக ஆவிக்குரிய விசுவாசம் மற்றும் ஆபிரகாமின் குடும்பத்திற்கு தேவன் அளித்த மார்க்க ரீதியான மற்றும் உடன்படிக்கை ரீதியான வாக்குறுதிகளை பாதுகாத்தல் என்பவற்றை பற்றியதாக இருந்தது. சொந்தத்தில் கல்யாணம் முடிக்கிறது சும்மா ஏதோ நம்ம நெருங்கின சொந்தம் தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்காக அல்ல. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அது இருந்தது. Returning to relatives, verse 4. உறவினரிடம் திரும்புதல், வசனம் 4. The chief servant was to return to Abraham's distant homeland and extended family to select a bride who shared their fundamental understanding of God. அந்த ஊழியன் தேவனை பற்றி அவர்களின் அடிப்படை கருத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு மணமகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஆபிரகாமின் தொலைதூர தாகியத்திற்கும் விரிவான குடும்பத்திற்கும் அந்த தலைமை ஊழியர்கள் திரும்பி செல்ல வேண்டியதாயிருந்தது. Next we read the fifth verse. அடுத்தது ஐந்தாவது சொன்னதை வாசிப்போம். அந்த சர்வன்ட் செட் டு ஹிம், பெர்ஹாப்ஸ் த வுமன் வில் நாட் பி வில்லிங் டு ஃபாலோ மீ டு திஸ் லேண்ட். மஸ்ட் ஐ டேக் யுவர் சன் பேக் டு த லேண்ட் ஃப்ரம் ஐந்தாவது வசனத்திலே ஊழியக்காரன் கேட்கிறான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உங்களுடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். In Genesis 24:5, before making a solemn oath to find a wife for Isaac, Abraham chief servant asked a practical procedural question. ஆதியாம் 24:5 ஈசாக்குக்கு ஒரு மனைவியை தேடுவதற்காக ஆபிரகாமின் தலைமை ஊழியன் ஒரு உறுதியான சத்தியம் செய்வதற்கு முன்பு ஒரு நடைமுறை சார்ந்த செயல்முறை ரீதியான கேள்வி ஒன்றை கேட்டான். What if the woman is unwilling to return with me to this land? Should I take your son back to the land from which he came? அந்த பெண் என்னுடன் இந்த நாட்டுக்கு திரும்பி வரவில்லை என்றால் என்ன செய்வது? அப்போது நான் உன் மகனை நீர் வந்த நாட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். The servant's prudence, தலைமை ஊழியனுடைய விவேகம் இங்கே காணப்படுகிறது. Abraham had already secured an oath from his servant not to seek a wife for Isaac among the local Canaanite women, but instead to travel hundreds of miles to Abraham's relatives in Mesopotamia. உள்ளூர் கானானிய பெண்களில் ஒருவரை ஈசாக்குக்கு மனைவியாக தேடக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக
நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து மெசபோத்தாமியாவில் உள்ள ஆபிரகாமின் ஒருவனிடம் செல்ல வேண்டும் என்றும் ஆபிரகாம் முன்பே தன் ஊழியக்காரனிடம் சத்தியம் வாங்கியிருந்தார். ரீசனபிள் குவஸ்டின், அப்செக்ஷன், ஒரு நியாயமான ஆட்சேபனை. த சர்வன்ட் ரைஸ் எ ரியலிஸ்டிக் இஷ்யூ, அந்த ஊழியன் ஒரு யதார்த்தமான சிக்கலை முன்னிலைப்படுத்தினார். Why would a foreign woman leave her home and family to marry a man she had never met in a distant land? ஒரு அந்நிய பெண் தன் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு தொலைதூர தேசத்தில் உள்ள இதுவரை தான் கண்டிராத ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்வது எதற்காக? ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? His worth required clear boundaries. அவனது சத்தியத்திற்கு தெளிவான எல்லைகள் தேவைப்பட்டது. Specifically, whether Isaac should relocate to Mesopotamia if the bride refused to come. குறிப்பாக மணமகள் வர மறுத்தால் ஈசாக்கு மெசபோத்தாமியாவுக்கு குடிபெயர வேண்டுமா என்பது இவருடைய முக்கியமான கேள்வியாய் இருந்தது. Faith and uncertainty, விசுவாசமும் நிச்சயமின்மையும். These verses demonstrate that asking honest practical questions is compatible with faithful obedience. நேர்மையும் நடைமுறையை சார்ந்த கேள்விகளையும் கேட்பது என்பது உண்மையுள்ள கீழ்ப்படிதலுடன் ஒத்துப்போகிறது என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. The servant did not reject the assignment. அந்த ஊழியன் அந்த பணியை நிராகரிக்கவில்லை. Rather, he sought precious instructions before committing himself to the task. ஆனால் அந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன்பு துல்லியமான வழிமுறைகளை கேட்டான். ஆபிரகாம் ஃபார்ம் ரெஸ்பான்ஸ், ஆபிரகாமுடைய உறுதியான பதில். இந்த ஃபாலோயிங் வெர்சஸ் ஜெனசிஸ் 24:6-7, ஆபிரகாம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபர்பேட் டேக்கிங் ஈசாக் பேக் to the land, trusting that God promised Canaan to his descendants would send an angel to ahead to ensure success. பின்வரும் வசனங்களில் ஆபிரகாம் தன் சந்ததியினருக்கு கானானை வாக்களித்த தேவன் வெற்றியை உறுதிப்படுத்த ஒரு தூதனை ஊழியக்காரனுக்கு முன்னதாக அனுப்புவார் என்று நம்பி ஈசாக்கை அந்த நாட்டுக்கு திரும்ப அழைத்துச் செல்வதை கடுமையாக தடை செய்தார். But Abraham said, 6th and 7th verse, 7th and 8th, 3 verses we are going to read. 6, 7, 8. 6, 7, 8 ஆகிய மூன்று வசனங்களை அடுத்து வாசிப்போம். But Abraham said to him, Beware that you do not take my son back. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. The Lord God of heaven, who took me from my father's house and from the land of my family, and who spoke to me and swore to me, saying, To your descendants, literally seed, I give land, he will send his angel before you, and you shall take a wife for my son from there. Yenavasam, Ennai ennudaiya thagappanudaiya veettilum என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் நாட்டிலும் இருந்து அழைத்தபுறம் உன் சந்ததிக்கு இந்த நாட்டை தருவேன் என்று எனக்கு ஆணையிட்டவருமாயின வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்த என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். 8th verse. And if the woman is not willing to follow you, then you will be released from this oath. Only do not take my son back there. பெண் உன்னை உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலேயாகில் பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். In these verses, Abraham
strictly forbade his servant from taking his son Isaac back to their former homeland, thereby demonstrating his absolute confidence in God's promise regarding the promised land. இந்த வசனங்களில் வாக்குத்தத்தம் தரப்பட்ட தேசத்தை பற்றிய தேவனுடைய வாக்குறுதியின் மீதான தனக்குள்ள முழு நம்பிக்கையை வெளிக்காட்டும் விதத்தில் தன் மகன் ஈசாக்கை தங்களுடைய பழைய தாயகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடாது என்று ஆபிரகாம் தன் வேலைக்காரனுக்கு கடுமையாக தடை விதித்தார். கீ தீம்ஸ் இன் ஜெனசிஸ் 24:6-8 ஆதியாகமம் 24:6-8 உள்ள முக்கிய கருப்பொருள், நோ ரிட்டர்ன் டு த பாஸ்ட், கடந்த காலத்துக்கு திரும்ப கூடாது. ஆபிரகாம் எக்ஸ்பிளிசிட்லி டோல்ட் ஹிஸ் சர்வன்ட் நெவர் டு அலோ ஈசாக் டு ரிட்டர்ன் டு மெசபடோமியா. ஈசாக்கை மெசபடோமியாவுக்கு திரும்ப ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம் என்று ஆபிரகாம் தன் வேலைக்காரனிடம் திட்டவட்டமாக கூறினார். கோயிங் பேக் வுட் மீன் அபாண்டனிங் த ஃபியூச்சர் ஆர்டைன்ட் பை காட், திரும்பி செல்வது என்பது தேவன் வகுத்த எதிர்காலத்தை கைவிடுவதாக இருக்கும். ஃபெய்த் இன் காட்ஸ் ப்ராமிஸ், he remained his chief servant of God's promise to give the land of Canaan to Abraham's descendants. தேவனுடைய வாக்குறுதி மீதான விசுவாசம் கானான் தேசத்தை தேவன் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு கொடுப்பதாக அவர் வாக்குறுதி அளித்ததை அவர் தன் தலைமை வேலைக்காரனுக்கு நினைவூட்டுகிறார். He trusted that God would send an angel ahead to guide the search for a wife for Isaac from among his relatives. தம் உறவினர்களில் ஈசாக்குக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிப்பதற்கு வழிகாட்ட தேவன் ஒரு தூதனை முன்னதாக அனுப்புவார் என்று அவர் நம்பினார். ரிலீஸ் ஃப்ரம் த ஓத், ஆணையிலிருந்து அல்லது சபதத்திலிருந்து விடுதலை. ஆபிரகாம் ரிலீஸ் ஹிஸ் சர்வன்ட் ஃப்ரம் த ஓத் ஷுட் பி த ஷுட் த கானான் விமன் ரிஃப்யூஸ் டு கம் டு கானான். Abraham released his servant from the oath should the woman refuse to come to Cana. அந்த பெண் கானானுக்கு வர மறுத்தால் ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அந்த ஆணையிலிருந்து விடுவித்தார். However, the condition remained firm. இருந்தாலும் நிபந்தனை உறுதியாக இருந்தது. என்ன நிபந்தனை? Isaac must stay within the promised land. ஈசாக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும், திருப்பி தன்னுடைய பழைய நாட்டிற்கு பூர்வ பூமிக்கு போகக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் லெசன், ஆவிக்குரிய பாடம். ஆபிரகாம் viewed returning to his homeland as a regression in faith. தம் சொந்த நாட்டுக்கு திரும்புவதை விசுவாசத்தில் ஒரு பின்னடைவாக ஆபிரகாம் கருதினார். His resolution teaches that instead of returning to familiar, comfortable places, God's call demands the one press forward toward his promise. பழக்கமான வசதியான இடங்களை தேடி பின்வாங்குவதை விட்டுவிட்டு தேவனுடைய அழைப்பு அவருடைய வாக்குறுதிகளை நோக்கி முன்னேறி செல்வதையே கோருகிறது என்பதை அவருடைய உறுதிப்பாடு நமக்கு போதிக்கிறது. Now we are coming to the final verse of this study, 9th verse. இப்பொழுது நாம் இந்த படிப்பின் நிறைவு வசனத்திற்கு வருகின்றோம், 9th வசனம். So the servant put his hand under the thigh of Abraham his master and swore to him concerning this matter. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமின் தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். This was described how Abraham's faithful servant tasked with finding a wife for Isaac
placed his hand under Abraham's thighs and made a solemn binding oath. இந்த வசனம் ஈசாக்குக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்கும் பணியை குறித்து ஆபிரகாமின் நம்பிக்கை மிகுந்த ஊழியக்காரன் ஆபிரகாமின் தொடக்கி கீழே தன் கையை வைத்து ஒரு புனிதமான மற்றும் கட்டுப்படுத்தும் சத்தியத்தை செய்வதை விளக்குகிறார். The significance of the gesture. இந்த சைகையின் பொருள் என்ன? முக்கியமான இந்த சைகையின் முக்கியத்துவம் என்ன? கன்வென்ஷனல் கனெக்ஷன், உடன்படிக்கை ரீதியான தொடர்பு. Many biblical scholars explain that placing the hand under the thigh is a delicate or symbolic reference to the hip area or the site of circumcision. தொடக்கி கீழே கையை வைப்பது என்பது இடுப்பு பகுதி அல்லது விருத்தசம் செய்யப்பட்ட இடத்தை குறிக்கும் ஒரு நயமான அடையாளப்பூர்வமான குறிப்பு என்று பல விபிலிய அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். Circumcision established in Genesis 17 served as a physical sign of the covenant God made with Abraham. விருத்தசேதனம் ஆதியாகமம் 17 நிறுவப்பட்டது. இது ஆபிரகாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கையின் சரீரப்பிரகாரமான அடையாளமாய் இருந்தது. Swearing upon this sign was tantamount to swearing upon God's promises and the future generations designed to come through Isaac. இந்த அடையாளத்தின் மீது, விருத்தசேதன அடையாளத்தின் மீது ஆணையிடுதல் என்பது தேவனுடைய வாக்குறுதியின் மீதும் ஈசாக்கின் மூலம் வரவிருக்கும் எதிர்கால சந்ததிகளின் மீதும் ஆணையிடுவதற்கு ஒப்பானது. A symbol of obedience. Other interpretations, such as the one found in the Genesis commentary by the medieval scholar Ibn Ezra, suggest that the act was a direct gesture of obedience and faithfulness. கீழ்ப்படிதலின் செல்லம். இடைக்கால வேத விளக்க அறிஞர் இப்னு எஸ்ரா என்பவர் எழுதின ஆதியாகம விளக்க உரையில் உள்ளது போன்ற பிற விபரிப்புகள் கூறுவது என்ன? It demonstrated that the servant served under Abraham's authority and was bound to obey his command. அந்த செயல் கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசத்தின் நேரடியான செய்கையாய் இருந்தது. அந்த ஊழியன் ஆபிரகாமின் அதிகாரத்தின் கீழ் பணிபுரிந்தான், மேலும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருந்தான் என்பதையும் காட்டியது. A precedent for solemn oath. பரிசுத்தமான சத்தியங்களுக்கான ஒரு முன்னுதாரணம். This specific physical ritual for swearing an oath appears elsewhere in the Genesis. சத்தியம் செய்வதற்கான இந்த குறிப்பிட்ட உடல் ரீதியான சடங்கு ஆதியாகமத்தில் வேறு இடங்களிலும் காணப்படுகிறது. For instance, Jacob asked Joseph to place his hand under his thigh and pledge where he was to be buried. உதாரணமாக யாக்கோபு தான் அடக்கம் செய்யப்பட வேண்டிய இடத்தை குறித்து தன் தொடக்கி கீழே கை வைத்து உறுதியளிக்கும்படி யோசிப்பிடம் கேட்டுக்கொண்டார். We read about this in Genesis 47:29. When the time drew near that Israel must die, he called his son Joseph and said to him, Now if I have found a favor in your sight, please put your hand under my thigh and deal kindly and truly with me. Please do not bury me in Egypt. இதை பற்றி நம்ம ஆதியாகமம் 47:29 பின்வருமாறு வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாய் யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. The context of oath.
இந்த சத்தியத்தின் சந்தர்ப்ப சூழல். சேஃப்கார்டிங் த ப்ராமிஸ். ஆபிரகாம் மேட் ஹிஸ் சர்வன்ட் ஸ்வர் நாட் டு சூஸ் எ வைஃப் ஃபார் ஐசக் ஃப்ரம் அமங் த லோக்கல் கனடிட்டி விமன் பிகாஸ் த பேகன் கஸ்டம்ஸ் ஆஃப் தோஸ் உமன் போஸ் எ த்ரெட் டு தேர் ஃபைத் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் லீனேஜ் ஆஃப் கவர்னன்ஸ். உள்ளூர் காணாணிய பெண்களில் ஒருத்தியை ஈசாக்கிற்கு மனைவியாக தேர்ந்தெடுக்க கூடாது என்று ஆபிரகாம் தன் ஊழியனிடம் சத்தியம் வாங்கினார். ஏனெனில் அந்த பெண் புறையின பழக்க வழக்கங்கள் அந்த பெண்ணின் புறையின பழக்க வழக்கங்கள் அவர்களின் விசுவாசத்திற்கும் உடன்படிக்கையின் ஆன்மீக ஆவிக்குரிய விஷயத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். ரிமைனிங் இன் த ப்ராமிஸ் லேண்ட் செகண்ட். ரெண்டாவது, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாட்டிலேயே குடியிருத்தல். ஆபிரகாம் ஸ்ட்ரிக்ட்லி கமாண்டட் த சர்வன் நாட் டு டேக் ஐசக் அவுட் ஆஃப் கானான் தி லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ் டு ரிட்டர்ன் டு ஆபிரகாம்ஸ் ஹோம் லேண்ட் ஈவன் இஃப் த ப்ராஸ்பெக்டிவ் பிரைட் வாஸ் அன்வில்லிங் டு மேக் த ஜர்னி. வருங்கால மணமகள் இங்கு வர விரும்பவில்லை என்றாலும் ஈசாக்கு ஆபிரகாமின் சொந்த நாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்காக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாடான கானானை விட்டு வெளியேறக்கூடாது என்று ஆபிரகாம் தன் ஊழியனிடம் கடுமையாக கட்டளையிட்டார். The oath ensued that before setting out for Mesopotamia, the servant understood that the proper boundaries set by his master and the sacred nature of those limits. மெசபத்தமியாவுக்கு போக புறப்படுவதற்கு முன்பு இந்த ஊழியன் தனது எஜமானரின் சரியான எல்லைகளையும் அவற்றின் பரிசுத்த தன்மையும் புரிந்து கொண்டான் என்பதை அந்த சத்தியம் உறுதி செய்தது. Now we come to the final section of this study. What life lessons do we learn from the verses Genesis 24:1-9? இப்பொழுது நாம் இந்த படிப்பின் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். ஆதியாகமம் 24:1-9 வரையிலான வசனங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்ன? In Genesis 24:1-9, an aged Abraham asked his most trusted servant to take a solemn oath to find a wife for his son Isaac from his own kindred rather than the local Canaanites. ஆதியாகமம் 24:1-9 வயதான ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கிற்கு உள்ளூர் காணானியரிடமிருந்து அல்லாமல் தனது சொந்த உறவினரிடமிருந்து ஒரு மனைவியை கண்டுபிடிப்பதாக ஒரு உறுதியான சத்தியம் செய்யும்படி தனக்கு மிகவும் நம்பகமான ஊழியர்களிடம் கேட்டார். Here are the key life lessons we learn from these verses. இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் இங்கே தரப்படுகின்றன. First, value shared core beliefs. ஒன்னாவது, பகிரப்பட்ட முக்கிய நம்பிக்கைகளுக்கு மதிப்பளித்தல். வேல்யூ, கிவிங் வேல்யூ, கிவிங் வேல்யூ டு ஷேர்டு கோர் பிலீஃப்ஸ். ஆபிரகாம் ஸ்ட்ராங்லி இன்சிஸ்டட் தட் ஐசக் ஷுட் நாட் மேரி எ கனடியன் விமன் தட் டிட் நாட் ஷேர் தேர் ஃபெய்த் இன் காட். தேவன் மீதான தங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளாத ஒரு காணானிய பெண்ணை தனக்கு திருமணம் செய்திருக்க கூடாது, தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது என்று ஆபிரகாம் கடுமையாக வலியுறுத்தினார். This teaches the importance of alignment in core values, faith and world view when choosing the lifelong partners or close companions. வாழ்நாள் துணைவர்களையோ அல்லது நெருங்கிய தோழர்களையோ தேர்ந்தெடுக்கும் போது முக்கிய மதிப்புகள், விசுவாசம் மற்றும் உலக கண்ணோட்டம் ஆகியவற்றில் ஒத்திசைவின் முக்கியத்துவத்தை இது நமக்கு கற்பிக்கிறது. இனிமே தான் வருது முதல் அந்த பாடங்கள், வாழ்க்கை பாடங்கள். மொத்தம் வந்து மூன்று பாடங்கள் இருக்கின்றன, சுருக்கமாக முடித்து விடுமா? முதலாவது வாழ்க்கை பாடம் என்னவென்றால், ட்ரஸ்ட் காட்ஸ் கைடன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். இதுல முதலாவது வாழ்க்கை பாடம் என்னவென்றால், ஒன்னாவது, எதிர்காலத்திற்கான தேவனுடைய வழிகாட்டுதலை நம்புங்கள். ஆபிரகாம் ட்ரஸ்டட் தட்
God who had guided him thus far would send his angel ahead of the servant to make the mission successful. Abraham, இதுவரையில் தமக்கு வழிகாட்டிய தேவன் இந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்க ஊழியருக்கு முன்பாக தம்முடைய தூதரை அனுப்புவார் என்று நம்பினார். This reminds us to rely on divine provision and guidance instead of fear when facing major life transition. வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது பயத்திற்கு பதிலாக தெய்வீக ஏற்பாட்டையும் வழிகாட்டுதலையும் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. செகண்ட் லெசன், நெவர் கோ பேக் டு த பாஸ்ட். இரண்டாவது பாடம், கடந்த காலத்திற்கு ஒரு காலம் திரும்பி செல்லாதீர்கள். ஆபிரகாம் ஸ்ட்ரிக்ட்லி கமாண்டட் தட் ஐசக் மஸ்ட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் பி டேக்கன் பேக் டு த ஓல்டு கண்ட்ரி ஆஃப் விச் காட் ஹட் கால்ட் ஆபிரகாம் அவுட். தேவன் ஆபிரகாமை அழைத்திருந்த அந்த பழைய தேசத்திற்கு ஈசாக்கை எந்த சூழ்நிலையிலும் திரும்பி கொண்டு செல்லக்கூடாது என்று ஆபிரகாம் கடுமையாக கட்டளையிட்டார். This teaches us to press forward in our faith and commitments rather than retreating into old abandoned way of living. பழைய கைவிடப்பட்ட வாழ்க்கை முறைகளுக்குள் பின்வாங்குவதற்கு பதிலாக நமது நம்பிக்கையிலும் அர்ப்பணிப்புகளிலும் முன்னோக்கி செல்ல இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பின்னானவிலை மறந்து முன்னானவிலை நாடி என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா, அது இங்கே பார்ப்போம். தேர்ட் லெசன், த பவர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ஸ்டுவர்ட்ஷிப் அண்ட் ஓத்ஸ். த பவர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ஸ்டுவர்ட்ஷிப் அண்ட் ஓத்ஸ். மூணாவது பாடம், விசுவாசமுள்ள பொறுப்புணர்வு மற்றும் உறுதிமொழிகளின் வல்லமை. த சர்வன்ட் ஷோ டோட்டல் லாயல்டி ரெஸ்பான்சிபிலிட்டி and respect by honoring a binding promise to his master. அந்த ஊழியன் தன் எஜமானுக்கு கொடுத்த ஒரு கட்டுப்படுத்தும் வாக்குறுதியை மதிப்பதன் மூலம் முழுமையான விசுவாசம், பொறுப்பு மற்றும் மரியாதையை காண்பித்தான். This highlights the beauty of integrity, faithfulness and dependability in our duties to others. மற்றவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளில் நேர்மை, விசுவாசம் மற்றும் நம்பகத்தன்மையின் அழகை இது எடுத்துக்காட்டுகிறது. ஆக மூன்று முக்கிய பாடங்கள் இன்றைய நாளிலே வேத பாடத்தில் இருந்து கற்றுக்கொண்டோம். We learned three life lessons from the today's Bible study. First, trust God's guidance for the future. அதில் ஒன்றாவது பாடம் வந்து எதிர்காலத்தை தேவனுடைய வழிகாட்டுதல், எதிர்காலத்திற்கான தேவனுடைய வழிகாட்டுதலை நம்புங்கள். Second, never go back to the past. இரண்டாவது, கடந்த காலத்திற்கு ஒருபோதும் திரும்பி போகாதீர்கள். மூன்றாவது, the power of faithful stewardship and oaths. மூணாவது, விசுவாசமுள்ள பொறுப்புணர்வு மற்றும் உதயமொழியில் வல்லமையை காண்பீர்கள். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in his word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். If the Lord wills, next week on the same day at the same time, let us examine the account of Genesis chapter 24. Let us continue the research. Where Abraham's chief servant set out to find a wife for his master's son Isaac. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 24 அத்தியாயத்தில் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிற்கு பெண் தேடுவதற்காக தலைமை வேலைக்காரன் புறப்பட்டு சென்ற வரலாற்றை ஆய்வு செய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒலிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும்
தண்டிற்கு மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் தி எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரி டேவிட் மற்றும் சகோதரி ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு ஆல் தி பிலவட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ லிசன் டு திஸ் பிராட்காஸ்ட் ஃப்ரம் பிகினிங் டு தி எண்ட். இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் பை பிரதர்ஸ், குட் பை சிஸ்டர்ஸ். அண்டில் வி மீட் அகெயின், ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ. கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான வாழ்த்துக்கள் எனக்கு அருமையான சகோதரர்களே சகோதரிகளே.

உங்கள் பிரியமான தேவப்பிரிய நேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து சொல்கிறேன். வாழ நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் எஃப்எம் ரேடியோ எக்னைட் ரேடியோ மூலமாக மேற்பராக இயேசு கிறிஸ்துவின் துய நாமத்தில் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பொசிசஸ் யுவர் சாரிஸ், உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே மிகவும் விலையேற பெற்றது ஆத்மா ஒன்றுதான். அதை எந்த ஒரு மனிதனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எல்லா ஆத்மாவும் கர்த்தருடையது. ஆக ஆத்மாவை காக்கிறவர்கள் ஞானமுடையவர்கள். எருசலேமின் அழிவை குறித்து கர்த்தர் முன் குறிக்கும் போது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்றார். லூக்கா 21 அதிகாரம் 19 வசனத்தின்படி, மனிதன் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உடைமைகளை காக்க மறப்பதில்லை, ஆனால் ஆத்மாவை காக்க மறந்து போகின்றனர். ஆத்மாவை காப்பது எப்படி? நாம் ஆத்மாவை காத்துக் கொள்ள வேண்டும். மேற்கொண்ட வசனத்திலே நாம் பார்த்தபடி பொறுமையினாலே ஆத்மாக்களை காத்துக் கொள்ள முடியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழியே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியம் ஒன்று. சில காரியங்களை நினைக்கும் போது என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்பார்கள். ஆனால் வேதம் நம் பொறுமையை இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது. ஒரு சிலருக்கு பதிலுக்கு பதில் செய்யாவிட்டால் தூக்கம் வராது. அப்படி பதிலுக்கு பதில் செய்வதாலே என்ன ஏற்படுகிறது? வன்முறை வெடிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் யாருக்கும் சமாதான குறைவு ஏற்படுகிறது. பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக வேதாந்தத்தில் யோபுவை பாருங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இறக்கமுள்ளவராயிருக்கிறார். வேறே யாக்கோபு 5 அதிகாரம் 11 வசனம், யோபுவிற்கு இருந்த எல்லா பரிபூரண போதிலும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாயிருந்தார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.

அப்படி காணப்படுவோமானால் அவன் தேவ சமூகத்தில் குறைவுள்ளவனே. அன்பானவர்களே, இந்த கனிகளை உடையவராக இருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் விதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவ்விடத்தில் யாதொரு மாதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல்வரா என்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிமித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவருக்கும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கருகிறவர். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகி குடி துர்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:17-21 பேசுகிற விஷயத்திலே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிடக் கூடாது. நாம் கத்துட இருக்கிறபடினாலே பேசுவதற்கு பொறுமையா இருக்க வேண்டும். துதித்தலும் சபித்தலும் நாவின் அதிகாரமாய் இருக்கிறது. அதனாலே ஒருவரை சபிக்கிறோம், அதனாலே தேவனை துதிக்கிறோம். நாவை உண்டாக்கினவர் நன்மைக்காகவே உண்டாயிருக்கிறார். நல்லவர்களையே பேச வேண்டும். முத்துக்கள் சிதறிவிட்டால் சேர்ப்பது கடினம். அது போல வார்த்தைகளை விட்டுவிட்டால் சேர்ப்பது கடினம். ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்கள். ஹேர் மச் ஸ்பீக் லிட்டில். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் செய்கிறவர்கள் தேவனுடைய தாசர்கள். ஆகியார் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று எபிரேய ஆசன் கூறுகிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விருத்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு புரோஜனமா இருக்க மாட்டாதே. எப்படியே 13:17 ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவன் அந்த கம்பெனி ப்ரொடக்டுக்காக பருந்து பேசுகிறான். இது மிக நன்றாக இருக்கும், வாங்கி பாருங்கள். ஏதாவது பிஸ்கட் என்ற நான் கிரெடிட்டி என்று சொல்லுகிறான். அதே போல விசுவாசியா இருக்க குறிப்பாக அவருடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக ஊழியர்கள் செயல்படுகிறார்கள். நான் என்ன செய்வது, அவன் விழுந்து போனான் என்று கற்றிடம் ஒரு ஊழியன் சொல்ல முடியாது. அவன் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறான். ஆகையால் மந்தையை குறித்து கரிசனை ஒரு ஊழியனுக்கு உண்டு. ஒருவன் எவ்வளவு காலம் பொறுமையா இருக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருவனவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்மக்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோபு 5:7-8 ஒரு நாட்டிற்கு எல்லை உண்டு, ஆனால் பொறுமைக்கு எல்லை இல்லை. கர்த்தர் ஒருவளவும் நீடிய பொறுமையை இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக யாக்கோபு ஒரு
விவசாயியை காண்பிக்கிறார். அவன் விதியை விதித்து மறுநாளே அவன் அறுவடைக்கு தயார் ஆவதில்லை. ஒவ்வொரு நாளும் தன் விதித்த விதியை கண்காணிக்கிறான், குத்துகிறான், விருப்பொடுகிறான், வேலி அடைக்கிறான், நீர்ப்பாய்ச்சுகிறான், காவல் காக்கிறான். இவ்வளவு கடினப்பட்டு பாடுபட்டு நீடிய பொறுமையோடு இருந்து பலனை பெறும்படி காத்திருக்கிறான். அந்தபடி நீடிய பொறுமையுடையவராய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் வாடாத ஜீவ கிரீடத்தை தருகிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்து இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். மேலும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க கடவுளாக என்று ஒன்று தோசனிக்கிய 5:23 பவுல் குறிப்பிடுகிறார். அவிலே நன்றாகத்தான் இருக்கிறோம், அவைக்குரிய சபைக்கு செல்கிறோம் என்று மெத்தனமாக இருந்துவிடக் கூடாது. ஏனெனில் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகியால் அனுதினமும் பரிசுத்தின் மேல் வாஞ்சியாய் இருந்து கர்த்தருக்குள் வளர்ந்து பெருகுங்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன காக்க வேண்டும் என்று கேள்வி நமக்குள் எழுப்புகிறது அல்லவா? அதற்கான விடியை நாம் ஆராயும் போது ஆத்மாக்களே பாதுகாப்புக்கான 2 நம்பர்கள் குறித்து கர்த்தர் நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறார். ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது, அவன் நான் என்ன செய்வேன், தன் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள் இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விதித்த தானியங்களை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி பசித்து குடித்து பொறிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகளனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவர்கள் யாருவிதாகும் என்றார். லூக்கா 12:20 தேவனிடத்தில் ஐஸ்வரனாயிராமல் தங்களுக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள் இப்படியே இருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள்? மற்றவனை குறித்து நாம் தியானிக்கும் போது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் அடுத்தவும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்று பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பாருங்கள் நிறந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகில் கிடந்து அவருடைய போஜத்திலிருந்து விழுந்து துணிக்கைகளை தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கி பின்பு அந்த தரித்திரம் மறுத்து தேவத்தினாலே அவருடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவனும் மறுத்து அடக்கப்படப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அவராமையும் உன் மடியிலே லாசுருவை கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாக அபிராமே, நீர் எனக்கு இறங்கி லாசுரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தேய்த்து என் நாவை குளிர்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி சுவாலியில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். லூக்கா 16:24 இவன் பூமியில் இந்த காலத்தில் சத்திரமாய் வாழ்ந்து தன் ஆத்மாவை காக்க மறுத்தான். லாசருவோ ஆத்மாவை காத்து கொண்டான். ஆத்மாவை காக்காமல் போனார். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவையாமலும் மார்க்கு 9:48 அன்பு தாசரே, நீ உன் ஆத்மாவை இந்நிலைமையில் வைத்துள்ளாய். உன் ஆத்மாவை உன் தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுக்குரிய ஞானத்தையும் முழு பலத்தையும் கர்த்தருக்கு தந்தருவாராக. நம்முடைய ஆத்மாவில்
எந்த அளவு தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும்? உன் தேவனே கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று மார்க்கு 12:30 வாசிக்கிறோம். முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் மனிதனை முழுமையுள்ளவனாக சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு உங்களை பாதியாக ஒப்புக் கொடுத்து பாதி உலகத்திற்கு ஒப்புக் கொடுத்தால் எப்படி? நீங்களும் உங்கள் ஆத்மாவையும் கர்த்தருக்கு சொந்தமானவைகள் ஆகியால் தன் ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு திரும்புகிறது. இதில் எந்த ஆவியும் எந்த நபருக்கும் கட்டுப்பட்டது அல்ல. அன்பான தேவன பிள்ளைகளே, உன் தேவனை அறிந்து கொள். Now the God உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை உண்டாக்கின தேவனை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள மனிதன் பல வழிகளில் முயற்சி எடுக்கிறான். அவருடைய முயற்சி தோல்வி அடைகிறது. தேவனை பற்றி அறிந்து கொள்ள நாம் பரிசுத்த வேதாந்தத்திற்கு செல்ல வேண்டும். தேவன் தம்மை குறித்து பரிசுத்த வேதாந்தத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் நம்முடைய சிருஷ்டிகர். God is our creator. தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்கள் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27 படிக்கிறார். வேதாகமத்தின் முதற் புத்தகத்திலே முதல் அதிகாரத்தில் மனிதன் உண்டாக்கப்பட்ட விதத்தை குறித்து படிக்கிறோம். மனிதன் தேவசாயில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளான். பூமியில் உள்ள மட்டைகளை விட இவன் விசேஷித்தவனாய் இருக்க கடவான். மேலும் பூமியில் உள்ளவர்களெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த அல்ல, தேவன் தம்மை போல நறுக்கங்களை செய்ய அவனுக்கு சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த போதிலும் தாமே அவனுக்கு ஆசானாக இருக்கிறார். அவன் எந்த விதத்திலும் தேவனை மிஞ்சி எண்ணிவிட முடியாது. ஏனென்றால் மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன். உண்டாக்கினவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகர் இது இப்படி இருந்தால் நலமாக இருக்கும், அது அப்படி இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சொல்லத்தான் முடியும். அதை மாற்றி அமைக்கவோ திருத்தி அமைக்கவோ மனிதருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவன் நம்முடைய ஆசான். God is our teacher. தேவனுடைய கர்த்தர் மனசனை நோக்கி, நீ தேவனிடத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2:16-17. முதலாம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை குறித்து படித்தோம். 2 அதிகாரத்தில் அந்த மனிதனுக்கு அவர் ஆசிரியராக தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கவே புசிக்க வேண்டாம் என்றார். சிருஷ்டிகருக்கு ஆதாம் இந்த விஷயத்தில் கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு எதிரளியாக பிசாசு ஆதாமின் மனைவியாக ஏவாளை ஏமாற்றி அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றார். நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருக்கிறீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லி அவளை வஞ்சித்து இதற்கு கீழ்ப்படிந்த ஏவாள் தன் புசித்து அதன் பின் தன் புருஷனுக்கும் கொடுத்தான். இதனால் இருவரும் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். தேவனுடைய கட்டளையை மீறுகிற விஷயத்திலே ஜனங்கள் வருவது வரட்டும் என்று சொல்லி துணிந்து பாவத்தில் இறங்குகிறார்கள். வந்த பின்தான் அழல்படுக வருகிறார்கள். வாகன ஓட்டிகளுக்கு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி பின்பற்றினால் அதன் விபத்தை தவிர்க்க முடியும். வருவது வரட்டும் என்று வாகனத்தை ஓட்டுவோரானால்
விபத்து துரிதமாக ஏற்படும். அதே போல தேவனுடைய கட்டளைகளை ஒரு மனிதன் மீறும் போது அவன் பாவத்தின் கீழ் தள்ளப்படுகிறான், அவனை பாவம் ஆண்டு கொள்ளும். இப்படியாக முதலாவது மனிதனாகிய ஆதாம் பாவம் ஆண்டு கொண்டது. மனிதன் பாவத்திற்கு கீழ்ப்படுத்தப்படியால் அவனுக்கு தண்டனையை கொடுத்தார். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு உண்மை. அப்படி தண்டிக்கப்படவில்லை என்றால் பாவம் பெருகிவிடும். தவறு செய்கிறவர்களும் துணிந்து செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நாமும் கூட பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் தண்டிக்கிறோம். எதற்காக? எந்த தவறை மீண்டும் அந்த பிள்ளை செய்யக்கூடாது என்பதற்காக. எந்த விதமாக தேவன் தம் உண்டாக்கின மனுஷனை தண்டித்தார்? உலகம் தண்டிக்கிற பிரகாரமாக தண்டிக்கவில்லை. மனிதன் பூமியில் இருக்கும் காலம் வரை அவனை நிப்பூட்டுகிற அளவிற்கு அந்த தண்டனையாவது அமைந்திருக்கிறது. ஏனெனில் அவர் தம் சிருஷ்டிகர் ஆசாம் நம்மை நியாயத்தீர்ப்புக்கு அதிகாரம் படைத்தவர். தேவன் தண்டனை கொடுத்த வகையில் அவர் முதலாவது சர்வத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வாயினாலே நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். ஆதாம் முதலாவது உண்டாக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் தண்டிக்கிற விஷயத்திலே ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய், நீ கர்ப்ப வேதனைப்படும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனோடு கூட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் பிரசனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவன் ஆத்மாவை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு நாளரும் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் ஒளிப்பிக்கும் எலியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுத்தபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதியாக 3:16-19. அன்பானவர்களே, தேவன் மனிதனுக்கு கொடுத்து இந்த தண்டனையை அவர் மண்ணுக்கு திரும்பும் அளவும் அனுபவிக்கிறார். இது தேவனுடைய நியாயமாக இருக்கிறது. இதிலே ஏதாவது மாறுதல் செய்ய முடிகிறதா? மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் இதிலே பல வழிகளை பெருக்கிக் கொண்டே சென்றாலும் இந்த விஷயத்திலே அவனால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஆகையால் தேவனே அறிகிற அறிவுக்கு நாம் திரும்பவோமானால் மனதிற்கும்படியாக எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை கொடுக்கிறதை நாம் அறிய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசுரிக்கும் போது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதது போலிருந்தார், இப்போதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நாய்ந்திருப்பார், அந்த மனுஷனை மருத்துவழுந்து எழுப்பதனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கம் பண்ணினார் என்றார். அப்போஸ்தலர் 17:30-31 அந்த மனிதன் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் அவரை 3rd நாளிலே உயிரோடு எழுப்பினார். அவர் மனுஷருடைய பாவத்தை போக்கும் வழியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிந்திய ரத்தத்தினாலே மனுஷருக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பண்ண வேண்டும். அப்பொழுதே ரட்சிக்கப்படுகிறீர்கள். இல்லையெனில் உங்கள் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் வீணாய் போய்விடும். ஆபிரகாம் என்ற தேவனுடைய மனுஷன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தபடியால் அசிரிக்கப்பட்டான். அவனோடு சென்ற லோத்தோ சுயமாக தேர்வு செய்து சுயேச்சைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தபடியால் அவருடைய சந்ததியை பற்றி சோதோம் குமாரா பட்டணத்தின் அறிவுக்கு முன் வேதம் வேதாவது பேசுவதில்லை.
ஆனால் ஆபிரகாமின் சந்ததியோ தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசத்தின் மூலமாக அறிக்கையிடுகிறார்கள், அவனுடைய சந்ததியாக இருக்கிறார்கள், விசுவாசத்தின் பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் பேசுகிறது. ஆபிரகாமின் சந்ததியாக ஏசா யாக்கோபு விஷயத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும் என்று சொல்லியிருக்கிறதே, அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததிக்கு என்றென்றிருக்கப்படுவார்கள். அப்படி யாக்கோபை சிந்தித்து, அதாவது யாக்கோபை சிநேகித்து இயேசுவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசேவை நோக்கி எவன் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருக்கிறானோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். யாக்கோபு 9:7 தொடங்கி மணிக்கொண்டு ரோமர் 9:7-11 பார்க்கிறோம். ஆகையால் நாம் முதலாவது தேவனுடைய அறிகிற அறிவுக்கு நீராக நம்மை திரும்ப வேண்டும். பவுல் சொல்வதை போல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா வீட்டிலையும் நிறுவமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்ப்படித்து சிறைப்பட்டவராய் இருக்கிறோம். 2 Cor 10:5 நீங்கள் இந்த விதமாக சிறைப்பட்டிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா? அப்படி சிறைப்படுத்தி தேவனை பற்றி அறிகிற அறிவை வளர்ச்சி அடைங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆம், நாம் கற்று தெரிந்து விட்டோம் என்று என்ன கூடாது. அவரை பற்றி நாம் அறிகிறது கொஞ்சம், அறிய வேண்டியது இன்னும் அநேகம் என்று எண்ணத்தோடு கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தேவனை அறிந்து கொள்வதால் வரும் ஆசீர்வாதம் என்ன? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபியும் சமாதானமும் பெருகி கடவது. நம்முடைய தம்முடைய மகிமினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தன்றி இச்சினாலே உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குவதாக பொருட்டு மகா இனிமையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 Peter 1:2-4 ஆனபடினாலே நீங்கள் வேதாகமத்தை தேடி வாசிக்கும் போது நம்மை சிருஷ்டித்த தேவனை அறிகிற அறிவிலே வளர்ச்சியடைய முடியும். அத்தோடு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தங்களை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையுள்ளாக இருக்க முடியும். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ச்சியடைங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, நெருமையான ரேடியோ எஃப்எம் மூலமாக உலகமெங்கும் வசிக்கிற தமிழ் மொழிகள் உடைய வார்த்தைகளை பேச கிரியப்படுத்த காஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, நாங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருந்து இந்த பூமியிலே நீர் எங்களை சிருஷ்டித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், நீடிய பொறுமையோடு காத்திருந்து நீர் எங்களுக்கு தந்த ஆத்மாவை நித்திய வழிகளை சுந்தித்துக் கொள்ளவும், வாடாத ஜீவக்கிரணத்தை பெறுவதற்கு எங்களுக்கு ஆவின் கனியாகிய 9 கனிகள் ஒன்றான பொறுமையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த பொறுமையின் குணத்தை தரும்படியாக கேட்கிறோம் பிதாவே. எங்கள் தேவனே, எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலே நாங்கள் பொறுமை இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நாங்கள் யோசிக்காமல் பொறுமை இழந்து விடுகிறோம். அதன் பிறகு வேதனை அடைகிறோம் தாப்பனே. ஆகினாலே நீர் எங்களை சிச்சிக்கும் போதும் எங்களுடைய பொறுமையை சோதிக்கும் போது நாங்கள் பரிசுத்தத்தை கொண்டு அறிந்து கொண்டு அந்த இடத்துல பொறுமையா இருந்து நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்கள் தாப்பனே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, அவமானப்படும் போது பொறுமையா இருந்தார், எங்களுக்கு முன்மாதிரியாக காண்பித்தார். அதே போல நாங்களும்
வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, அவமானப்படும் போது, எங்களுக்கு சோதனை வரும்போது, தோல்விகள் வரும்போது, நாங்கள் பொறுமையா இருந்து ஜெபத்தில் உறுதியாய் தடுத்து விசுவாசமா இருந்து என் தேவன் தன் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை மறுத்தோடு உயிர்த்தது போல எங்களின் இந்த பிரச்சனையிலிருந்து அவர் உயிர்த்தெழ செய்வார். நாங்கள் எதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறோமோ அதை எங்களுக்கு தேவன் தருவார், தந்து எங்களை சந்தோஷப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் பொறுமையோடு இருக்க கிருபை செய்யுங்க. இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் காட்சி இருக்கிறோம். அவர்கள் எந்த தேவைகளுக்காக உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் அவர்கள் பொறுமையோடு இருந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து அவர்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்தை நீ தருபடியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தேய பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தனிமையான சனிக்கிழமை தோறும் சரியாக இந்திய நேரப்படி 2 மணி அளவிலே எக்னெட் ரேடியோ இணையதளமாக எஃப்எம் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழ் மக்களும் தேவ செய்தி அறிந்து கொள்ளும்படியாக தேவடி வார்த்தைகளை பேசிக் கொண்டு வருகிறோம். நீங்கள் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக கேளுங்கள், ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உறுதியான ஒவ்வொருவரும் தேவத்தை ஆசிரிப்பதாக சித்தமானால் அடுத்த வாரம் இன்னும் தேவாசிரியத்தை பெற்றுக் கொள்ள அப்படி ஆத்மாவை தேற்றுக் கொள்ள இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வளர நாம் காத்திருப்போமாக. ஆமென்.